சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிருகிரு சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிருகிரு சத்தரி சதல சஜ்ஜனு சஜனு சத்துமி சதிமி சத்துனு சரித சரித தனத தனுத.